0: அதான் நேரில் சொல்ல நான்கு வருஷம்
1: கஷ்டமா
0: அதான் அமைதியை வரும் படிக்கணும் நீங்கள் சொல்லி வருஷம்
2: வாப்பையில வீர் தோசலாக
3: இருந்தது சடப்பாட்டில் யாரையும் அவங்க நாட்டு அதில் யாரும் பெரிய கூட வருஷம்